வேதா கதவாக போக்க அவ்வளோ பாதக்க பகவான் ஒன்று அந்த தேவையில் நோக்கி சரி செஸ்கிஜி நோக்கினாக யாரோவாக நோக்கி தேவையில் நோக்கி இவ்வாயிரம் நிற்கணும் காத்தோ.